0: கரிமணி மாலை தரேன் போ போ போ போ ஜபரத்தி தலையில் தரேன் சின்ன கையில் தரேன் போ போ போ
1: தான் தான் அதுக்கா நல்ல கால

0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞ கூட்டு கூடா.
1: பிறந்தே கோடி பறந்தே ஹே ஆண்டவரே ஆண்டி மனசே ஹே தை பிறந்தே கோடி பறந்தே எம்மாரியப்பா ஏ தேர இழுக்கு என்னாச்சு முத்து ஏ மத்தளம் கொட்டே